மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: ஸோ இது சம்ஸ்கிருத்தி விஷயத்திலும் கூட துளுவமாரிலும் வேறிங்கல் ஒரு சாமியத்தை இது ஒன்று நமக்கு கண்டு வந்தோம். ஸோ இதில் பற்றிய சொல்கிறேன்.
1: இது நாங்கள் எல்லா ஆல்மார் இண்டு நாங்களே கையில் ஈ மொபைல் ஈ வாட்ஸ்அப்போ இல்லை எங்கள் வேறு வேறு சோஷியல் மீடியா பண்ணே சபோலும் நாங்கள் ஆ பற்றி ஆழமாய சிந்தனை இருக்கிறது குறைஞ்சிடும்
0: குறைஞ்சிடும்.
1: இது பரிபிலி ஆசக்தி ரபிசை ஆசக்தி உள்ளவனுக்கு மாத்திரம் அது நான் இந்த பாட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சொன்ன போல சுமார் 1000 சில்லறை வருஷத்தில் பின்னே நடந்துட்டு வந்த எனக்கேத்த ஒரு பெரிய ஒரு பரம்பரை உட உண்டு. அது இண்டு நாங்களே மக்கள் எதிரெல்லாம் ஒரு 40 வருஷத்தை உலகத்தால் மாறல சொன்னாங்க. அது பெரிய ஒரு ஆசக்திக்கு இல்லை சொன்னாங்க. இண்டத்தை காலகட்டம் பதிலவனாயிரு அண்டத்தை காலகட்டம் அங்கனைத்து ஆனால் நைப்பு சொன்னாங்க. 6வது தனிரவத்தில் போயிட்டு நைக்கோனா எனக்கேத்த காலகட்டம். அப்ப பரஸ்பர ஒரு மனுஷன் அவனு அவலம்பனை ஆயண்டே பேனாவோட அது இண்டு அத்திரே. இப்ப நானு எத்தனை பிள்ளை கோட்டியாதிபதி ஆயிட்டிருந்தேங்கும் கூட நான் பின்னொருத்தர அவலம்பனை கண்ட நக்கு ஜீவன் எடுக்கிறேன் நான் சொன்னேங்க. அது தான் பெரிய துராகங்காரத்தை பலக்காயிட்டி நக்கு உதாரணக்கு நீங்க பேண்டா அத்தோ பின்னொருத்த பேண்டா. இப்ப ஒரு ரிக்ஷா டிரைவர் நக்கு பேண்டே பேண்டா நண்டையில சொந்த கார் உண்டு அத்தோ நக்கு பின்னொருத்தரே பிள்ளைய கச்சோட அவன்டே அவலம்பனை பேண்டா அத்தோ ஒரு ராகி பிளையிடவனுக்கு நிக்கு நக்கு சம்பந்தமே இல்லை அத்தோ ஏதோ ஒரு ஜோள பிளையிறவனு கோதி பிளையிறவனுக்கு நிக்கு நக்கு ஏதோ ஒரு விவகாரம் இல்லை நின்னு இல்லாண்டே நான் செய்க்குவேன்ட்டு நான் சொன்னேங்க. அது பெரிய ஒரு மூர்க்கத்தனத்தை பலக்காயிட்டு மாறுறேன். நாங்கள் நேரமாயிட்டிக்கும் வரோஷமாயிட்டிக்கும் பிரதி ஒருத்தரும் அவலம்பனை ஆயிட்டே இல்லை துனியாவில் உள்ள அது ஈ தேசான்ட்டல்ல கடல் அப்புறத்தில் உள்ள ஒரு ஆள் மாறவன் கூட நாங்கள் பரோட்சமாயிட்டு அவலம்பனை ஆயிட்டே இல்லை. அது ஒரு ஜேடர பலன்ட்டு நாங்க கன்னடத்துல சொல்லா நாங்கள் பன்னத்தத்தை பல உண்டு வெப்பு சொல்லாலு அது எங்கனே ஒரு ஆ பலரே ஒரு நூலு ஆ கம் எந்திரண்டு அது ஒன்னுக்கு அண்டிட்டுண்டா அது அண்டிட்டுந்தேங்க அது பலே அது கட்டாய் போயங்க ஆ பலக்கு பல இல்லன்ட்டு. அதே போல மனுஷன் மாறு ஊடை கேட்டு ஏ ராயத்திலே கேட்டு ஏ பாஷரங்காயிட்டிக்கு ஏ ராயத்திலே கேட்டு அங்க ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் ஆயிட்டுள்ள. அப்ப கிருஷி சொல்றது அதுக்கு நல்லதாய உதாரணம். பின்னொருத்தல முண்டணும் அவன்ல கேட்கணும் அவனுக்கு கை கொடுக்கணும் அவனுக்கு குஞ்சு கொடுக்கணும் அவனுக்கு தண்டை தலைரை கொடுக்கணும். இது கொடுத்தேங்க கிருஷி நடக்குவத்துறே இல்ல நான் ஒரு ரூம்ல மாத்திரம் தைக்கிறேன் நான் பேரால நோக்கலன்ட்டு அவன் தைச்சேங்க அவனுக்கு கிருஷி சட்டுவட்டிக்கு நடக்கல. ஐசபுலு ஈ துளுநாடு ஈ கன்னட நாடுல ஆயிட்டிக்கும் உடமை ஆயிட்டிக்கும் கிருஷி எத்தனை வெளியே ஒரு க்ஷேத்திரத்துல மிஞ்சோண்டிந்த அத்திர தோல ஈ எல்லா சமுதாயத்த நாடுல நல்லதாய ஒரு சம்பந்தம் பெருசப்பாடும் பிங்காணியுடைய ஒரு குப்பி சாய குடிச்சிட்டு போயங்க மகரிபுரே பாங்காவும்பா அவுத்துக்கு வந்தோன்னு எனக்கு ஒரு பயசுற பெண்ணிங்க. அப்போ தான் குறை வருஷத்துல பின்ன நாங்கள் அவுத்துலீங்கன்னா எந்த கைமறி ஒரு கண் எந்திர ஆயிட்டுன்றீங்கன்னு கேட்கும்பா அப்போ சொன்ன விஷயந்திரா ஐமா ஒரு துளு ஆளுடைய கண்டத்தில் எப்பவும் நைக்கு போண்டே பர்மனெண்ட்டோட கார்மிக் ஐமா நெல் குத்துகாயிட்டிக்கு அத்தோ கண்டத்தை நேஜி நடன ஆயிட்டிக்கு கொய்யுகாயிட்டிக்கு ஆ சந்தர்ப்பத்தில் ஒரு கண்ணுக்கு நெல் பூந்துட்டு அப்பெல்லாம் டாக்டர் மாதிரி முட்டை போனுகில்ல பேடி அது அவடமே தரச்சி சபுல் ஆயிட்டு இக்கிற ஆ கண்ணெந்திரையிட கம்ப்ளீட் ஆயிட்டே மருது நோக்கு சாத்தியம். ஆயங்க நான் இப்ப அதில் பியர்ச்சுன்னு இல்லை இப்பத்தே காலத்துல ஒருத்தரே ஏதோ ஒருத்தர் வக்திர கண்டத்துல அவுத்து போயிட்டு ஒரு நெல் பூந்துட்டு கண்ணு போயிட்டு சொன்னீங்க அது வெளியே அவன்டே கண்ணு பரிகார தரணும். அப்பத்தை காலத்துல பரிகாரம் கேட்கற போடுற மருந்தாக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு கண்ணு பேச்சிட்டு அப்ப நீங்க மறிக்கிற இடத்தோலும் பிறகும் அதே கண்டத்துக்கு போயிட்டு நைச்சோண்டிந்த நினைக்கத்தே தண்டே துணிரே சிறகுற ஒரு மூலையில ஒரு ஜண்டு பாவு நெல் ஒரு சேரு நெல்லுரே அசராம்பா இங்கே கெட்டோண்டு வந்த நினைக்கிறத பெண்ணிங்க அது நக்கு இப்பலும் கூட கண்ணுரே முன்னொல்லு இத்தனை வருஷத்துக்கு முன்னலாய் கட்டனே நக்கு இப்ப இம்மா பண்ணே பிள்ளை கண்டுண்டு. அப்போ ஈ கிருஷி ஈ கச்சோட சொல்லது அது பாரி பிள்ளையை கொடுக்கொள்ளு விற்கிறே எடுக்கலு கொடுக்கொள்ள விசையா அது நாங்கள் வேண்டா அது அதா கிருஷி வேண்டாம் நாங்க ஆ விவரம் வேண்டாம் ஈ விவரம் வேண்டாம் சொன்னேங்க ஜீவனம் நடக்குது பாரி
0: பாரி
1: கஷ்டம் உண்டு. அது இப்பத்தே காலத்துல இங்கே வேற வேற மாத்தியமா அது இதில் வந்து சபுல இங்கே நாங்கள் அங்கே கண்டங்க கூட ಆ ಪರಂಪರೆ ನಂಗೆ ಓರ್ಮ್ಯಾಕ್
0: ಬಂಡೆ
1: ಅದ್ರ ನಂಗೆ ನಿರಾಕರಣೆ ಹಾಕೋ ಖಂಡಿತ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ.
0: ಅಂತರ್ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಸಂಬಂಧತ್ತಿಗೆ ಎತ್ತರಮ ಉದಾಹರಣೆ ನಂಗೆ ಕಾಣುವ
1: ಖಂಡಿತ ಪ್ರತಿಯೊರು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲಿ
0: ಉಡುಪಿರೆ ಅವರು ಜಲೀಲ್ ಚೊಲ್ರವರ ವಾದ್ಯ ನುಡಿಸೋಕು ಪೋಯೊಂಟಿಂತು ಭೂತಕೋಲತೆ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಭೂತಕೋಲತೆಗೂ ಕೂಡ ಬ್ಯಾರಿಂಗ ಪೋಯೊಂಟಿದ್ದಾರೆ. ಯಕ್ಷಗಾನ ನೋಕಿ ನೋಕಿ ನೋಕಿತ್ತು ಕನ್ನಡ ಪರಿಚಯಂಕಿತ್ತು ಎತ್ತರ ಆಲ್ಮಾರ ಬ್ಯಾರಿಂಗ್ ಸೊ ಅದರೆಲ್ಲ ಎತ್ತರಮ ನಂಕು ನೋಕು ಪಾಯಿಂಟ್ ಕರೆಂಟ್ ಅನೇಕ ವಿಚಾರ ನಂಕು ನೋಕೋಗಿಟ್ರೆ ಅವರು ಕಾಲರ್ ಕೂಡ ಉಂಟಾರಂಟ ಕೇಳ್ಕೊ. ಹಲೋ
2: ಹಲೋ ಹಲೋ ನಮಸ್ತೆ ಸರ್.
0: ಹಲೋ ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ, ಯಾರು ಮಾತನಾಡ್ತಿರೋದು?
2: ಜೋಕಿಮ್ ಸಾಲ್ಡಾನ.
0: ಜೋಕಿಮ್ ಸಾಲ್ಡಾನ, ಹೇಳಿ ಸರ್, ಹೇಳಿ ಸರ್. ಬರುವುದಿಲ್ಲ ಆದ್ರೂ ಕೂಡ ಅಬ್ದುಲ್ ರಜಾಕ್ ಅನಂತಾಡಿ ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಅವರು ಬ್ಯಾರಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರಲ್ಲ. ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ, ಬರದೇನು ಉಪನ್ಯಾಸಕರು ಅವರು
2: ಕನ್ನಡ ಬರ್ತಿಲ್ವ?
0: ಹೌದು, ಹೇಳಿ ಸರ್, ಹೇಳಿ ಸರ್. ನಿಮ್ಮ
2: ಸರ್ ನಮಸ್ಕಾರ ಸರ್.
1: ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಸರ್ ನಮಸ್ತೆ.
2: ಹೇಗಿದ್ದೀರಿ?
1: ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಸರ್.
2: ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಲು ಸಂತೋಷ ಆಯ್ತು.
1: ಹೌದು ಸರ್, ನಿಮ್ಮ ಕಾಲ್ ಬಂದದ್ದು ಖುಷಿ ಆಯ್ತು.
2: ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸಿದ್ದು ಲೇಖಕರಾಗಿದ್ದಾರೆ, ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸಿದ್ದೀರಲ್ಲ.
1: ಹೌದು ಹೌದು ಸರ್.
2: ಅದನ್ನ ಕೇಳಲು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು.
1: ಸರಿ ಸರ್,
2: ಆಯ್ತು ಆಯ್ತು, ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು.
1: ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ, ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು ನಿಮಗೂ ಕೂಡ.
0: ಥ್ಯಾಂಕ್ ಯು
1: ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು,
2: ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ
1: ಓಕೆ ಸರ್.
0: ಓಕೆ, ಕೊರಿಯಲ್ಲಿ ಬ್ಲೆಸ್ ಹಾಕೋಗೂ ಕೂಡ
1: ಇದೇ ಇದೇ ಈ ನಾಡ್ರೆ ನೆಲಗುಣ ಅಂಟದಂಗ ಚೊಳ್ಳ ಸತ್ವ ಅಂಚೊಳ್ಳ ಅದು ಹಿಂಗೆ ಈ ಮನ್ಸು ಮಾರಿ ಬಲಕ್ಕ ನಂಗ ಕಲ್ಬುಗು ತಟ್ಟಿ ಅಂಟ್ಕಂಡ್ ಖಂಡಿತ
0: ಮುನ್ನೊಲ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಬೀಡಿ ಕೆಟ್ಟು ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಒರೇ ಜಗಳಲ್ಲಿ ದೆಚ್ಚಿತ್ತೆ, ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ದೆಚ್ಚಿತ್ತೆ ಬೀಡಿ ಕೆಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೆಲ್ಲ ನೋಕೋ ಬಾರಿ ಅವರು
1: ನಿಂಗ ಅದು ಓರ್ಮ ಹಾಕಿದ್ದು ಬಾರಿ ನಲ್ಲೆ ಬಿಸಿ ನಂಗ ಒಂದು ಕಾಲತ್ತೆ ನಂಗೆ ಕಚ್ಚೋಡ ಕೃಷಿ ಬಾಣ್ಯ ಅದರೊಟ್ಟಿಗೆ ಬೀಡಿ ಇಪ್ಪತ್ತೈ ಈ ಕಾಲತ್ತಲವರು 100 ವರ್ಷತ್ತಿಗೆ ಮೇಲ್ಪಟ್ಟ ಇತಿಹಾಸತ್ಲ ನೋಕುಂಬ ಬೀಡಿಂಗ್ ಕೂಡ ಈ ಬ್ಯಾರಿಂಗಲ್ಲೇ ಅವರು ಜೀವನತ್ತೆ ಅವಿಭಾಜ್ಯ ಅಂಗ ಆಯ್ತು. ಎಲ್ಲ ನಂಗಲ್ಲೇ ಉಮ್ಮ ಮಾರು ಅಜ್ಜಿ ಮಾರು ಹಂಗ ಮಡಿಲು ಸೂಪ್ ಬೆಚ್ಚಿಟ್ಟೆ ಬೆಳಂಜಂಗ ಆ ಸೂಪರೆ 12 ಗಂಟೆ ಜಾವತೋಲಂ ಮಡಿಲು ಬೆಚ್ಚಿಟ್ಟು ಹಿಂಗೆ ತೂಂಗಿಕೊಂಡು ಬೀಡಿ ಕೆಟ್ಟಿಟ್ಟು ಜೀವನ ತೆಡ್ತೆ ಅಲ್ಮಾರು. ಸೊ ಅದು ಕೂಡ ನಂಗಲ್ಲೇ ಜೀವನತ್ತೆ ಅವರು ಮರಕೋಗಾವತ್ತೆ ತರ ಅಧ್ಯಾಯ ಅದು.
0: ಓಕೆ, ಖಂಡಿತ ಮಾಡಿಟ್ಟು ಅನೇಕ ವಿಚಾರ ಚಲೋ ಪಾಯಿಂಟ್ ಕರೆಂಟ್ ಇತಿಹಾಸದ ಅವಲೋಕಿಸೋಗು ಪಾಯಿಂಟ್ ಕರೆಂಟ್ ಎತ್ತರಮ ವಿಚಾರ
1: ಎರಡು
0: ಗಂಟೆಯಲ್ಲಿ ಪಲ್ಕವರ್ಣಿ ಶ್ರೋತೃಂಗಲೆ ವಿರಾಮ ತಲುಪಿನ ಪಾಡೋರ್ಗ ಕಾರ್ಯಕ್ರಮತ್ತಿಗೆ ಸ್ವಾಗತ. ಸೊ ಅದೇ ಪೋಲಮೆ ಶ್ರೋತೃಂಗಲೆ ಹಿಂಡತೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಂಗೆ ಬ್ಯಾರಿ ಸಮುದಾಯ ಪಿನ ಅಂತರ್ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಸಂಬಂಧ ಇವರು ವಿಚಾರ ಮಾಡಿ ನಂಗೆ ಮುಂಡಿ ಉಂಟುಲ್ಲ. ಸೊ ಇದರ ಮಾಹಿತಿ ತಂದುಂಟುಲ್ಲೋ ನಂಗಲೆ ಬ್ಯಾರಿ ಲೇಖಕ ಶಿಕ್ಷಕ ಪಿನ ಚಿಂತಕ ಆಯಿಟುಲ್ಲೋ ಅಬ್ದುಲ್ ರಜಾಕ್ ಅನಂತಾಡಿ ಸರ್. ಅದೇ ಪೋಲಮೆ ಸರ್ ನಂಗೆ ಅನೇಕ ವಿಚಾರಗಳು ಕೂಡ ಮುಂಡಿಂಡು ಬಂದಂಟಿನ ಆಯಂಗು ಅದರ ಸಂಕ್ಷಿಪ್ತ ಮಾಹಿತಿ ಕೊಡಕ್ರಂಕೆ ತೋರು ಮಾಹಿತಿ ನಂಗೆ ಹಿಂಡತೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕೊಂಡು ಬಂದ. ಅದೇ ಪೋಲಮೆ ನಾನು ಜಾನಪದ ಕಲಿಂಗಲ ಬಿಸಿಯತ್ತಲು ಕೂಡ ಚಲೋ ಪಾಯಿಂಟ್ ಕನ್ನಡ ಜಿಬಿಲಿ ಕಳ್ಳಾಟ ಬಸ್ಪತ್ರು ಪಾಲೆ ಬಲಿಕಿರೋ ಲಗೋರಿ ಗಲಿಕಿರೋ ಇಂತ ಎತ್ತರಮ ಕಲಿಂಗ ಕೂಡ ಇಂತೆ ಬಟ್ ಇಂಟು ನಂಗೆ ಕಾಣೋಗು ಸಾಧ್ಯ ಆಯಂಟಿಲ್ಲ ಎಂದುಕೊಂಡು ಅದೆಲ್ಲ ಮರೆಯಾಯಂಟುಂಡು ಚಲ್ರಂಕೆ ತೋರು ವಿಚಾರ.
1: ಇದು ಬ್ಯಾರಿ ಸಮುದಾಯದ ಜಾನಪದ ಚೊನ್ನಂಗೆ ಇಪ್ಪ ಈ ದಫ್ ಚೊಳ್ಳನಿಕಿತ್ತವರು ಇದುಂಡು ತಾಲೀಮುಂಡು ಇಪ್ಪತ್ತಕ್ಕೆ ನಂಗಲೆ ಈ ಭಾಗತ್ಲಿ ಚೊಮ್ಮೆ ರಾಯತ್ಲಿ ತಾಲೀಮರಿವರು ಕಲಿಂತ ತಾಲೀಮರಿ ಹೊಸ್ತಾದ ಮಾರಿದ್ದಾರೆ ಅದಿಪ್ಪ ಕಣ್ಮರಾಯಂಡು ಇಪ್ಪ ಗುರುಪುರ ಭಾಗತ್ಲಿ ಮಾತ್ರ ನಂಗಾಗಿ ಕೈಕಂಬ ಗುರುಪುರ ಅವಡೆ ಮಾತ್ರ ಅವ್ರ ಪಕ್ಕ ಅದಕ್ಕೆ ತರಬೇತಿಯೂ ಅದ್ರೆ ಹೊಸ್ತಾದ ಮಾರು ಅದ್ರಲ್ಲಿ ಚೆರೆ ಚೆರೆ ಮಕ್ಕವು ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ ಅದು ಕಂಡೊಂಡು ದಫ್ ಇಪ್ಪಲು ಬೇರೆ ಬೇರೆ ಜಾಗೆಲ್ಲುಂಡು ಹೊಸ್ತಾದ ಮಾರು ಇಲ್ಲಾರು ಪಡಿಪಟ್ಟರದು ಪ್ರದರ್ಶನ ಹಾಕ್ರದು ನಡೆದನುಂಡು ಅದು ನಂಗೆ ಪ್ರಧಾನಮಾಯಿಟ್ಟು ಜಂಡು ಇನ್ನೇ ಕೋಲ್ ಕಲಿ ಚೊಲ್ಲೇರಿ ಇನ್ನೇ ಒಪ್ಪನೆ ಚೊಲ್ಲೇ ತೆಲ್ಲ ನಂಗೆ ಕೇರಳ ಭಾಗತ್ತೆ ಇಪ್ಪತ್ತಿಗೆ ಬಂದಿದ್ದ ಐಟಿಕ್ರೆ ಆದ್ರೆ ನಂಗೆ ಎರಡು ಎಡ್ತೊಂಡುಟ್ಟು ನಂಗೆ ಬ್ಯಾರಿಕರಣ ಆದ್ರೆ ಹಾಕೊಂಡ್ರ ಪಾರ್ಟಿಂಗ್ ಎಲ್ಲ ನಂಗೆ ಉಡ್ತೇರಾಯ್ತದ ಇಟ್ಟೊಂಡ್ರ ಇನ್ನು ನಿಗೆ ಚೊಂದ ಅನಿಕೆತ್ತೆ ಕೊರೆ ಕಲಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಉಂಡ ನಂಗೆ ಮಕ್ಕಳಾಟಿಗೆ ಕುಂಬ ಕಲ್ಚೊಂಡಿನ ಅನಿಕೆತ್ತೆ ನಂಗ ಇಪ್ಪತ್ತೆ ಆಲ್ಮಾರ್ ನಂಗಲಾಣ ಮುನ್ನೋಲಿಂದ ಅನಿಕೆತ್ತೆ ಆಲ್ಮಾರ್ಗೆ ಅವ್ರ ಕಾಲದಲ್ಲಿ ಕಲಿ ಹಂಗ ಇಂತು ಚೆನ್ನಾಗಿ ಅಪ್ಪತ್ತೆ ಬಾರಿ ಸೀಮಿತ ಮಾಯವರು ಅವಕಾಶ ಮನುಷ್ಯ ಮಾರ್ಗ ಕಷ್ಟ ಕೋಟಲ್ಲೆ ಹಿಂಗಂತೆ ಸಿಕ್ಕು ಸಂಕಟ ಇದೆಲ್ಲ ಇಕ್ಕಂಬ ಹಂಗಾಗಿ ಕಲಿಕಗೂ ಸಮಯ ಇಲ್ಲ ತನಿಖೆತ್ತೆ ಅವ್ರ ಸಂದರ್ಭ ಅವ್ರ ಕಾಲಘಟ್ಟ ಇಂತು ಇನ್ನೇ ವಿರಾಮತ್ ಗೈಟಿಂಗನೆ ಚರ್ಚು ಮಸಾಲೆ ಚೊಳ್ಳೆದು ಬೆಲೆ ಮರೆ ಮಸಾಲೆಡೆ ಕಾದು ಕುಡುಕರೆದು ಚೆನ್ನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಕಲಿಕರೆದು ಹಿಂಗಂಥದ್ದೆಲ್ಲ ಕೊರೆ ಕಲಿಂಗೆಲ್ಲ ಕಲಿಚೊಂಡಿದ್ದಾರೆ ಇನ್ನೆ ಮಂಗಿಲಂ ತಾಳಂ ಮೇಳಂ ಹಿಂಗಣೆಲ್ಲ ನಡೆದೊಂಡಿಂತು ಮನುಷ್ಯ ಮಾರ್ಗ ಕೊಸಿಪಡಗು ಅವಕಾಶ ಇಲ್ಲ ಪಮ ಅವ್ರ ಪಕ್ಕ ಕೊಸಿಬಿಟ್ರೆ ಅಣಿಕೆ ತರೋ ಅವಕಾಶ ಇನ್ನು ಎಲ್ಲ ಬಾಲಕರು ಚೆರೆ ಚೆರೆ ಮಕ್ಕ ಎಲ್ಲ ಸಮುದಾಯತೆ ಮಕ್ಕ ಈ ಕಲ್ಲಾಟ ಕಲ್ಲಿಲ್ ಕಲಿಕರೆದ ಐಟಿಕು ಚೆನ್ನೈ ಮನೇಲಿ ಕಲಿಕರೆದ ಐಟಿಕು ಜಿಬಿಲಿ ಕಲಿಕರೆದ ಐಟಿಕು ಈಗಂತ ಕೊರೆ ಕಲಿಂಗ ಡೊಂಕ ಇತ್ತು
0: ಕಂಬಾಟ
1: ಅದೇ ಲಗೋರಿ ಅಂತ
0: ಅದೆಲ್ಲ ಕಳ್ಳ ಪೊಲೀಸ್
1: ಕುಟ್ಟಿದೊಣ್ಣೆ ಈಗಂತ ಈಗನೆ
0: ಕಲಿಂಗ
1: ಅಂತ ಇದೆಲ್ಲ ನಂಗೆಲ್ಲ ನಡಲು ಅವರು ನಲ್ಲ ಪಿರ್ಸಪಾಟ್ರೆ ತಂಡ ನಿನ್ನೆ ಕಲಿಂಗ
0: ಎಲ್ಲರೂ ನಂಗೆ ಒಗ್ಗೂಡಿ ಅಂತ
1: ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗೂಡಿ ಅದ್ರಲ್ಲಿ ಜಾತಿ ಧರ್ಮ ಭೇದ ಭಾಷೆ ಎಂದಿಲ್ಲ
0: ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಇಂಡ್ ಗೇಮ್ಸ್ ಸೊ ಕೈಲವರು ಕಿಟ್ಟಿರ ಮೊಬೈಲ್ ಸೊ ಇದ್ರಲ್ಲಿ ನೀತಮೆ ಅದೇ ಅವರು ಸರೌಂಡಿಂಗ್
1: ನಂಗಲ್ಲ ಅವರವರು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಅವರವರು ಮಕ್ಕದ ಹೆಚ್ಚಿಟ್ಟಿಂಗನೆ ಏಕಾಂತ ಮಾಡಿ ಈಗನೆ ಈ ಮೊಬೈಲ್ ಗೇಮ್ ಕಲಿಕರದು ಕಾಂಡ್ ಅಂಡತೆ ಕಾಲೋಚನೆ ಹಂಗನಲ್ಲ ಅವರು ಹಳ್ಳಿಲುಲ್ಲ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಅಸರ್ ಇವನ್ ಮಗರಿಬು ತೋಲ ಈಗ ಕಲ್ಚೊಂಡಿಕ್ರೆ ಅನಕ್ಕಿತ್ತು ಅವ್ರ ಕಾಲಘಟ್ಟ ಅದ್ರಲ್ಲಿ ಪಿರ್ಸಪಾಡ್ದಂಗೆ ಬೆಳೆಜೊಂಡಿಂತು ಭಾರಿ ಸಂಬಂಧ ಬೆಳೆಜೊಂಡಿಂತು ನಂಗಲ್ಲೇ ಭಾಷೆರೆ ತುಳುವ ಮುಂಡೋಗು ಸಾಧ್ಯ ಅಂಡಿ ತುಳು ಭಾಷೆರೆ ನಂಗ ಪಡಿಚೊಂಡಿನ ಹಂಗನ ಇಟ್ಟು ಇಂದು ಕಾಲ ಬದಲಾಯಿರು ಅಗ ಇಲ್ಲೆ ಜಾಲ್ ಇಲ್ಲೆ ಪ್ರಧಾನ ಮಾಡಿ ಜಾಲ್ ಇಲ್ಲೆ ಜಾಲಿಂದಪ್ಪ ಜಾಲ್ ಕೊರೆ ಕಲಿ ಅಗ ಕೊರಡಿನಪ್ಪ ರಾಯತಿ ಅವಡ ಅವಡೆ ಮೈದಾನ ಇಂತ ಅವಡೆ ಕಲ್ಚೊಂಡಿದ್ದಾರೆ ಫ್ಲಾಟ್ ಸಂಸ್ಕೃತಿ ಬಂತು ನೀ ಚೊಂದೆಪಲ್ಲೆ ಜಾಗತೀಕರಣತ್ತೆ ಫಲಮಾಯಿಟ್ಟು ಮನುಷ್ಯ ಮರಲ್ಲ ನಗರೀಕರಣತ್ತೆ ವ್ಯವಸ್ಥೆಗೊಳಪಟ್ಟರು ಫ್ಲಾಟ್ಲಿಂದ ಎಪ್ಪ ವಾಡೆ ಕಲಿಕರೆ ಮಕ್ಕ ಎಪ್ಪ ನೋಕಿಂಗ್ 24 ಗಂಟೆ ಬಯಲಿಟ್ಟಿಟ್ಟು ಇಕ್ಕೋಣು ಪರ್ತು ಮಕ್ಕಳ ಪೋಣಗು ಪೇಡಿ ಪೋಂಡ ಜೊಳ್ಳಿ ಈಗಂತೆಲ್ಲ ಸೀಮಿತ ಚೌಕಟ್ಟು ಬಂದಪ್ಪ ಈಗಂತೆ ಕಲಿಂಗ್ ಎಲ್ಲ ಕಣ್ಮರೆ
0: ಆಗುತ್ತೆ. ಕಾಲರ್ ಉಂಟು. ಹಲೋ
3: ಹಲೋ
0: ಹಲೋ ನಮಸ್ತೆ.
3: ಹಲೋ ನಮಸ್ತೆ.
0: ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ. ಯಾರು? ದಾಮೋದರ್ ವರ್ಕಾಡಿ. ಹೇಳಿ ಸರ್. ಹೇಳಿ
3: ದಾಮೋದರ್ ವರ್ಕಾಡಿ ರಂಜಿತ್ರ.
0: ಹೇಳಿ ಹೇಳಿ ಸರ್.
3: ಅದೇ ಸರ್, ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ.
1: ಬ್ಯಾರಿ ಅರ್ಥ ಆಗ್ತದ ಸರ್ ತಮ್ಗೆ? ಬ್ಯಾರಿ ಅರ್ಥ ಆಗ್ತದ? ಸರಿ ಸರಿ ಓಕೆ ಸರ್. ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ. ಓಕೆ ಹೇಳಿ ಸರ್.
0: ಹೇಳಿ ಸರ್. ನೀವು ಸ್ವಲ್ಪ ನೆಟ್ವರ್ಕ್ ಇರುವಂತಹ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಬಹುಶಃ ನಮಗೆ ನಿಮ್ಮ ವಾಯ್ಸ್ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೇಳ್ಬಹುದೇನೋ. ಈಗ ಹೇಳಿ ಸರ್. ಹೇಳಿ ಸರ್. ಕೃಷಿಯ ಬಗ್ಗೆ. ಹೌದೌದು.
3: ಮತ್ತೆ ಅಡಿಕೆ ಕೊಡುವಂತದ್ದು ನಾವೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಅಡಿಕೆ ಇರೋದಿಲ್ಲ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಸಮುದ್ರದವರಿಗೆ
1: ಕೊಡುವುದಿಲ್ಲ.
3: ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಅಡಿಕೆ ಇದ್ದವರಿದ್ದಾರೆ, ಅವರೆಲ್ಲ ಕೊಡುದು ನಿಮ್ಮ ಸಮುದಾಯ.
1: ಅಂದ್ರೆ ಅದು ಪರಂಪರೆಯಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ಯಾವ್ದು ನಂಬಿಕೆ ಮತ್ತು ವ್ಯಾಪಾರದ ಒಂದು ಸಂಬಂಧ ಸರ್ ಅದು. ಅದಾಗಿ ಆ ಕೊಡುಕೊಳ್ಳುವಿಕೆ ಎನ್ನುವುದು ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಅವಿಭಾಜ್ಯ ಅಂಗ, ಅದರಿಂದಲೇ ನಮ್ಮ ಜೀವನ ಇರೋದು ಸರ್. ಹಾಗಾಗಿ ನಾವು ಈ ವ್ಯಾಪಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಒಂದು ಧರ್ಮ ಇದೆ, ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ನೀತಿ ಇದೆ, ಮತ್ತೊಂದು ನಿಯತ್ತಿ ಇದೆ. ಆ ನಿಯತ್ತಿನ ಭಾಗವನ್ನ ನೀವೀಗ ಪ್ರಸ್ತುತ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸದ ಭಾಗ ಅದು. ಅದನ್ನ ಬಿಟ್ಟಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಲ್ವಾ ಸರ್? ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು.
0: ಮಾತುಕೊಳ್ಳಿ.
1: ಖುಷಿ ಆಯ್ತು.
0: ಓಕೆ ಓಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಓಕೆ ಓಕೆ ಸರ್. ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ದಾಮೋದರ ವರ್ಕಾಡಿ ಐಲ್ ಕೂಡ
1: ಕೃಷಿಕ. ಆ ಕೃಷಿಕ ಸಬೂಲ ಅಲ್ಲಿ ನಂಗೆ ಫಲಕ ಎತ್ತಿತ್ತು ಅಲ್ಲಿ, ಅದರ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ನಂಗೆ ತಂತು ಬಾರಿ ಸಂದೋಲತ.
0: ಅದೇ ಸರ್, ನಾನು ಜಾನಪದ ಕಲಿಂಗಲ್ಲಿ ಬಿಸಿಯತಲು ಕೂಡ ನಾನು ಹಿಂಗಲ್ಟೆ ಚೆನ್ನ ಹಿಂದೆ ಇಂಡುಗುಂ ಅದರೆ ಇವರು ಅಸ್ತಿತ್ವತೆಗೆ ಏರ್ತೊಂಬರೋಗು ಕೊರಿಯಿಂದ ಪ್ರಯತ್ನ ಆಯುಂಟಿಲ್ಲ. ಸಂಸ್ಕೃತಿ ಚಿಂತಕ ಮಾರು ಕೂಡ ಅದ್ರ ನೆಲೆಯಲ್ಲಿ ಎಂದೇ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿ ಉಂಟಿಲ್ಲ. ಚುಲ್ರಂಕೆ ತರುವ ವಿಚಾರ
1: ವರ್ಕ ಇವರು ನಂಗಲೇ ಬ್ಯಾರಿ ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ತರಫುಲು ವರ್ಕ ಇವರು 10-12 ವರ್ಷ ಎಂದ್ರೆ ಆಯ್ತಾ ಇದು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ಅದ್ರಲ್ಲಿ ವರ್ಕ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಾಕಿ ತಿನ್ನಾರು ಈ ಮುನ್ನಲ್ತವರು ನಂಗಲೇ ಎಂ ಬಿ ಅಬ್ದುಲ್ ರೆಹಮಾನ್ ಸಾಬ್ ಚೊಳ್ಳೆ ಆಲ್ ಅಧ್ಯಕ್ಷ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಗುರುಜಾಗಿರ್ಲಿ ಇದ್ರೆ ಅವ್ರು ಪರಿಚಯ ಹಾಕಿರ ಹಿಂಗಂತೆ ಜನಪದ ನಿಂಗೆ ಚೊಂದ ಏನಕ್ಕೆ ತಿಂಗಂತೆ ಕೊರೆ ಕಲಿರೆ ಮಕ್ಕಗೆ ಹಾಕಿ ತಿನ್ನಾರು ಬಾರಿ ನಲ್ಲೇ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಬಂದು ತಿಂತೆ. ಇಪ್ಪ ನಾನು ನುಪಟ್ಟೆ ಚೊಂದ ಪಲ್ಲೆ ಇದ್ರೆ ಇಪ್ಪ ನಂಗಾದ್ರೆ ಹಾಕಿಲ್ಲ ಅಥವಾ ಅವರು ಎಲ್ತ್ ರೂಪತ್ತಲ್ಲ ಹಿಂಗ ದಾಖಲೀಕರಣ ಹಾಕಿಲ್ಲ ಅನ್ಕೊಂಡಂಗೆ ಏನೋರು ಕಾಲದಲ್ಲಿ ನಂಗಲ್ಲಿ ನಂತರದಲ್ಲಿ ಈ ಮನುಷ್ಯ ಮಾರ್ಗ ಇದೆ ಹೆಂಗನೆ ಕಲಿಕರೆ ಅಂತ ಗೊಂತಿಕ್ಕಲ್ಲೆ. ಉದಾಹರಣೆಗಿಪ್ಪ ತಾಲೀಮು ಚುಳ್ಳೆದಾಯ್ಟಿಕ್ಕು ದಫು ಚುಳ್ಳೆದಾಯ್ಟಿಕ್ ಅದತ್ತೆಲ್ಲ ಅಸ್ತಿತ್ವದಲ್ಲಿ ಇನ್ನೇ ಸಬೂಲು. ಆದ್ರೆ ಪಡಿಪಾಟ್ರಣಿಕೆ ತಾಲ ಇನ್ನೇ
0: ಸಬೂಲು
1: ಅದು ಎಂದ್ರೆ ಅದ್ರ ನಿಯಮ ಅದು ಹೆಂಗನೆ ಪಡಿಕೋನು ಹೆಂಗನೆ ತೊಡಕೋನು ಉಂಟು ಗೊಂತಾವಳು. ಬಟ್ ನಿಂಗೆ ಚೊಂದ ಅನಿಕೈತಿ ಈ ಕೊರೆ ಚೆರೆ ಚೆರೆ ಕಲಿಂಗ ಉಂಟು ಅದು ನಂಗಲ್ಲಿ ಸಂಬಂಧತೆ ಗಟ್ಟಿ ಹಾಕ್ರೆ ಅನಿಕೈತಿ. ಸೊ ಆದ್ರೆ ವರ್ಕ ಪ್ರದರ್ಶನ ಹಾಕ್ರದ ஏற்பாடு ஆக்குறதா, இல்லைங்கிறது எழுத்து ரூபத்துல தாக்கலீகரணம் ஆக்குறதா எங்க ஆக்கிங்க ஒரு முன்னாள் ஜனாங்கத்துக்கு அது வெளியே ஒரு எசெட் ஆயிட்டு நிக்கு சொல்றேன்னு எனக்கு அபிப்பிராயம்.
0: ஓகே, இங்கிருந்து ஒரு பிரயத்னம் ஆக்கின்ற பாரி பாரி நல்லது. சோ அதே போலமே பேரிங்களோ ஆஹார பத்திர பக்கம் சொல்ல போயிட்டு அதுக்கும் கூட ஒரு கிரம இந்த ஒரு வைவித்தியத்துக்கு கூட இந்த. சோ அதே போலமே உடுக்கிய தொடக்கிற விஷயத்திலும் சோ எந்திர சொல்றாரு
1: ஒரு பேரி சமுதாயத்தே ஆஹார பத்தி அது ஒரு ஜீவன பத்திரே ஒரு அங்க அது மந்தங்க ஒரு ஒரு சம்ஸ்கிருதி பின் ஜீவன பத்தின்ட்டு எடுக்கிறான். ஏதே ராயத்துக்கு போயப்பா நான் இங்கே ஒரு ஒரு புதிய புதிய ராயத்துக்கு போயப்பா புதிய புதிய ஆல்மார் கிட்டேப்ப அது ஒரு கார்மிக் ஐட்டிக்கு ஒரு ஆரே ஒரு ஜனசாமானிய ஐட்டிக்கு நாங்களே பொழுது நான் அவன்ட இங்கே சோதியாக்கள் உண்டு நீண்ட எந்திரே ஃபுட் எந்திரே எந்திர பிள்ளைடு ஏ ராயா எந்திரேன்ட்டு அப்போ நாங்கள் குறைய பிசையில் கிட்டுரு. அதே போல நாங்களே பாரிஸ் பாஷரே ஆல்மார் அத்தோ பாரிஸ் சமுதாயத்தை ஆல்மாரு ஒரு விசிஷ்டமாய யூனிக்ன்ட்டு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லிட்டோம் யூனிக் சொன்னால் விசிஷ்டமாயது அகந்த ஒரு ஆகார பத்திரும் சட்டை துணியிடம் இட்டுண்டு வந்த எனக்கு ஒரு சமுதாயம் பாரி சந்தா ஒரு வர்ணா ரஞ்சித்தாண்டுனாங்க ஒரு பதம் நீங்க கேட்டுடிக்கு வரல கலர்ஃபுல் உண்டு இங்கிலீஷ்ல சொல்லுதாங்க அது அங்கே ஒரு ஹின்னல நாங்க குண்டு நாங்களே தெனசுரை சுவாது நீங்க நான் ஈ ஒரு அவகாசத்தை பழக்கி ஆக்கிட்டு சொல்லணும்னு சொன்னேங்க ஒரு புல்பு சொல்ல ஒரு சப்தம் உண்டு துளு பின்ன பேரில நன்னங்களே சமோதத்தை கேட்டுண்டு எனக்கு மஸ்து துளு பின்ன பேரி ஆல்மாரி இப்ப கேட்டு இருக்குவார்ட்டு நான் விசுவசிச்சிரே புல்பு சொல்ல ஒரு சப்தம் உண்டு இப்பத்தி புதிய மக்க இங்கிலீஷ் மீடியம் போன எனக்கு மக்கள் புல்பு சொன்னீங்க அங்க பிடில்ல டேஸ்ட் மாத்திர கொந்து டேஸ்ட் சொன்னீங்க ருச்சி அதுக்கு நாங்க பேரில் சொல்ல சுவாது சொன்னிட்டு புல்பு உண்டு புல்புல் பின்னொரு பதம் உண்டு பேரில் கொடக்கேனே உண்டு அது துளுலு உண்டு நாங்களே பேரில் உண்டு இதுக்கு நாங்க இங்கிலீஷ்ரே சப்த கோஷத்துல போயங்க நாங்க இதெல்லாம் கிட்டாத்த எனக்கே பதங்காயிட்டிக்கிறது. அப்ப புல்பு சொன்னீங்கிறே ருச்சிக்கு புல்புக்குள்ள வித்தியாசம் இருந்தே கொடக்கேனுக்கும் புல்புக்குள்ள வித்தியாசம் இருந்தே சொன்னீங்க அது பாரி ஒரு கண்டை கட்டுல நாங்க முன்றே எனக்கே விசையா. அப்ப நாங்க ஒரு ஜூஸ்ரே ஒருத்தர் கொடுத்துட்டு இது புல்பாயிரா இது கொடக்கேன் உண்டான் கேட்டேங்க அவனுக்கு உத்தர தரனுக்கு சாத்தியா ஆவல்லே. அப்ப பேரிங்கலதே குறை கறி உண்டு பேரிங்கலதே குறை தெனசு பகை உண்டு துளு ஆள் மாறதும் குறை தெனசு பகை பேரமே உண்டு இதர கொடுத்துட்டு அவன் அதிரே சுவாதர் எடுத்தப்ப நாங்க கேட்க இதர புல்பு எங்க நடும் அவன் சொல்ல இது பாரி புல்பாயிருட்டு பின்னோக்க சொல்லலாம் இது பாரி கொடக்கேனாயிரு சொல்லலாம். அப்பா இது நெய்ச்சோருக்கு நாங்க கொடக்கேன சொல்லிட்டு சப்தத்தை விளக்கி ஆக்கிங்க அது ஒரு தர ஹாசியமயமாய ஒரு பிரசங்க ஆயிட்டு அங்கே ஆஹார உட பந்துரு பேரி சமுதாயத்துல அது போல ஓடு போல சொல்டா நெய்யப்பா சொல்டா குலியப்பன் சொல்டா இடியப்பன் சொல்டா இங்கே ஓடு பத்திரண்டு சொல்டா அல்ல இங்கே குறை நெய் பத்திரண்டு சொல்டா இங்கே குறை ஆஹார பத்தி உண்டு முன்னாலும் கஷ்ட காலத்துல நெய் பத்திரங்க ஆக்கு சாத்திய ஆயிட்டு இல்லைங்கும் அங்க காலி கையில் பருத்திட்டு வச்சு எனக்கு ஓடு பத்திரம் உண்டல்ல பின்ன அரி பத்திரம் உண்டல்ல

0: பாடினாடு நாரதேர் நேச பாடின கிளைக்கு உள்படுத்தான் மஞ்சு போட்டிருக்காங்க சொல்றப்ப அதுக்கு ஒரு சாலடி நாரதேர் நேச பாடின பொண்ணுலேக்கு என்ன கைதே ஈ குர்த்த கண்டலா ஈ ரவுடில என்ன காப்பாடல சுவாமி
1: தாதாக்கு நஞ்சின கஷ்டம்
0: ஊல சுவாமி ஸ்வர்கா போடு பண்ணது ஏத்து புண்ணிய வந்தது லெக்க நேச்சி அந்த முகுலு அது மாத்த லெக்கக்கு தெப்பந்த என்ன நரக்க போய் தோக்கு போது
1: நரமாட்டின பாப்ப பொண்ணு ஆ சித்திரகுப்தே தப்பந்த பரதி ஆ ஹெடிக்கிய சித்திரகுப்தன லெக்கத பிரகார ஈ நரக்கோகா ஸ்வர்கோகா பந்தி அம்மே உக்குமல்பு
0: ஆ சித்திரகுப்தன லெக்கனே தப்பு யமன உக்குமே தத்துது யமன உக்குந்தமிக்கு யானு அப்பீல் மல்புவேன் இது மக்கள துந்துளே
1: ஹரிவாசுதேவா யமன கோட்டுடு நின்ன அப்பீல் என்ன வக்கல ஆ கிரம
0: இங்கே இட்லர்னு ராஜப்ப அதிகாரி நக்கு குசி பத்துலக்க உக்கும் கொட்டு நியாய நீதி தர்ம கானூன் பண்ணுது தாலபி இருக்கு
1: நியாய நீதி ஆதாரத மிச்சே உக்குமாப்பி அவன் இது தெரு நடப்பவே ராத்தே
0: என்ன ஜாண்டி கூழு சர்வாதிகாரா சுவாமி மகாத்மா காந்திலா தைத்தது மூளே உள்ளேரு ஆறுமூழு பிரஜா பிரபுத்துவ ஆவடு பண்ணுது
1: சித்திரகுப்தன
0: லெக்க தப்பு இது ஆயன அட்ட சவால் மல்த்து தூளே ஆயே கண்டித்தா ஆயன பேலைக்கு ராஜினாமே கொடுத்து பலிப்பேனே
1: வாதோ கொட்ல நியாய தப்பெற பள்ளி நியாயத கடைட்டு வாத மல்புனா நம்ம அகத்தியத்தா
0: சபாஸ் பஞ்சபலி சுவாமி சித்திரகுப்தன லெக்க தத்துது யமன கானூன் களமெந்த கானூனே தத்துது நரக்காக வைத்து வந்து பத்தேரு நோ தேரு தேரு
1: மரியாதை நிக்கலேக்கு கொத்துச்சா எங்கடா ஈனவுக்கும் கேன்ற எங்களே தீரந்து தால பண்டலே என்ன பாத்தல கேடரா புஜா யமட பண்டு நிக்கேன சஸ்பெண்ட் மல்ப
0: கரெக்ட் சுவாமி அஞ்சனே யாலா அதிகார அடிச்சிண்டலா ராஜகீயத லீடரா திப்புனகா என்ன பாத்தரகே நந்தினா போலீஸ் தக்குடு மெஜிஸ்ட்ரேட் பண்ணி பாத்தா ஹோட்டலுக்கு போது
1: பிரியாணி